0: எமது வானொலி நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 1 மணி ஆகிறது. என்பாண்ட மொழிசிசு வானொலி இரசிகர்களை உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த திங்கட்கிழமை திட்டிக்கும் மத்திய வணக்கம். திங்கட்கிழமை மத்திய நேரத்தில் நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாரந்தோறும் மத்திய நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் 2வது தமிழ் நிகழ்ச்சி, உங்கள் 3/4 மணி நேர நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை ஒரே சிசு வானொலியில்.

பதினைந்தாம் தேதி இன்றைக்கு தமிழ் மாதத்தின் இன்றைக்கு ஆனி மாதத்தின் முதல் நாள். நம் மாதங்களின் மூன்றாவது மாதமாகும் ஆனி மாதம். பொதுவாக ஜூன் பாதியில் இருந்து ஜூலை பாதி வரை வரும் இந்த மாதம் ஆனி மாதம். எமது நிகழ்ச்சியில் முதலில் வரும் பக்தி பாடலி இதோ ஒரு தமிழிசை பாடலிது.

தமிழிசை என்பது நம்முடைய பழமையான செல்வமாகும். தமிழிசை இதோ வருவாரோ வரம் தருவாரோ. இது கோபாலகிருஷ்ண பாரதியார் உன்னதமான சிவபக்தி பாடலை இயற்றியுள்ளார். குரல் கொடுக்கிறவர் சந்தீப் நாராயணன் அவர்கள். குழு

0: வாழ்க தமிழ் வளர்க குரல் நெறி அறட்டுப்பால் அதிகாரம் சேனன்றி அறிதல் கதிச்சு உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பை வரைத்து ஆம் ஒருவர் நமக்கு செய்து உதவிக்கு திரும்ப நாம் செய்வது அவர் செய்த உதவியின் காரணம் பொருள் காலம் பாட்டு அன்று உதவியை பெற்ற நம் பண்பாட்டு தகுதியை அதற்கு அளவாகும் என்பதை இதன் பொருளாகும். தட் இஸ் தி பெனிஃபிட் இட் செல்ஃப் இஸ் தாட் தி ட்ரெஷர் ஆஃப் தி பெனிஃபிட் The worth of those who have received it is its measure. வாருங்கள் என் கூடவே இருந்து இக்குறப்பாக்களை பாடலின் இசை மூலமாக நீங்கள் கேட்கலாமா? சேனன்றி அறிதல் கதிச்சு.
1: செய் நன்றி அறிதல்.
2: செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் பானகமும் மாற்றல் அறிது.
3: Pour un service rendu sans obligation, le don de la terre et du ciel est peu.

0: La pensée d'un ancien bienfait doit effacer celle d'un mal récent. Ce mal fut-il comparable à un meurtre?
1: நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கே.
0: Peuvent échapper ceux qui immolent en eux toute autre vertu. Il n'échappe pas ceux qui immolent la gratitude.
2: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி தொடர்கிறது.
3: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி.
2: அன்றைக்கும் நியவை இன்றைக்கும் நியவை என்றும் நியவை திரைப்பட வரிசையில் இதோ வரும் இந்த பாடல். பாலும் பழமும் திரைப்படத்தில் தலைப்புடைய பாடல் உங்களுக்காகவே. பழம்பெரும் பாடகர் டி எம் சுந்தரராசன் அவர்கள் குரலில் வரும். 1961 ஆண்டில் வெளிவந்த திரைப்படமாகும் பாலும் பழமும்.

பழமை இனிமை. அக்கால படத்தில் வந்துள்ள பாடல்கள் வரிசையில் இதோ வரும். மௌனராகம் படத்தில் வந்துள்ள இந்த பாடல் நிலாவேவா சொல்லாதேவா என்ற பாடலும் மிகவும் பிரபலம். 1998 புகழ்பெற்ற திரைப்படம்

0: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: அறிவுத்தன்மை இருக்கும் போது தன்னம்பிக்கையும் மன உறுதியும் வளரும். அப்போது காரியங்களை ஆற்றும் போது பயம் குழப்பம் எதுவும் இருக்காது. இதுதானா இதுதானா பெண் குரலில் வரும் ஒரு பாடல், அதாவது பாட்டுக்கு குரல் கொடுங்க சுஜாதா அவர்கள்.

அன்றைக்கும் நியவே திரைப்பட வரிசையில் சாமி படத்து பாட்டுக்கு பிறகு வருவது என்னை அறிந்தால் படத்தில் வந்துள்ள ஒரு பாடலை உங்களுக்காகவே. உனக்கென வேண்டும் சொல்லும்

வானொலி நேரம் இப்பொழுது சரியாக பகல் 1:33 ஆகிறது. மத்திய நேரத்தில் இன்சுவை பாடல்கள், இன்சுவை தரும் பாடல்கள், இன்னிசை பாடல்கள், மத்திய நேரத்தில் இன்னிசை பாடல்களை கேட்டு ரசிப்பது ஒரு தனி சுகம்தான் அல்லவா.

பெண்களுக்கு இல்லத்தரசிகளே, குடும்ப அமைதி, சேமிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் அன்றாத வாழ்வில் வேண்டிய எளிய நடைமுறைகள். அடுத்த நாள் சமையலுக்கு தேவையான காய்கறிகள் நறுக்குவது, மளிகை பொருட்களை எடுத்து வைப்பது போன்றவற்றை இரவே செய்து விடுங்கள். அதிகாலை எழுதல். காலையில் சீக்கிரம் எழுவதனால் முழுவதுமான அழுத்தமின்றி அமைதியாக வேலை

0: செய்ய உதவும். வீட்டின் அனைத்து வேலைகளையும் நீங்களே செய்யாமல் கணவர் மற்றும் குழந்தைகளுக்கும் சிறிய வேலைகளை பிரித்து கொடுங்கள். உங்கள் பாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

இனிமையாக இருக்கட்டும். உங்கள் மத்திய வேலை பளுவுக்கு நடுவில் கேட்கும் எமது நிகழ்ச்சியில் மனதிற்கு ஒரு அமைதியை தரும் என்று நம்புகிறேன். எமது நிகழ்ச்சியில் வரும் இறுதி பாடல் இது. சிலினி ஒரு காடல் படைத்து பாடல். மீண்டும் முன்பே வா முன்பே வா என்று தொடங்கும் பாடலை மீண்டும் ஒரு முறை கேட்கலாம். ஸ்ரீய கோஷல், நரிசயர் ஆகிய இருவரும் நீந்து பாடுகின்றார்கள். ஆம், நம் நிகழ்ச்சிக்கு இறுதிக்கு வருகின்றோம். ஆகவே நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய மங்கையருளின் நிகழ்ச்சி இனிமையான பாடலுடன் நிறைவு பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த

0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum. Kim to Mauritius.
3: Namaskar.
4: Shudrandiriki hrudaya purvaka namaskaram.
5: Ungal anaivarukkum vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
5: இசையருவே புவனேஸ்வரியோடு
7: வணக்கம் அன்பு நேயர்களே. மாலை நேரத்தின் அமைதியோடும் இசையின் இனிமையோடு உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது இறைநாமத்தை போற்றி இனிமையோடு முதல் பாடலை தொடங்குவோமாக.

இரவின் வருகையை அறிவிக்கும் இந்த அமைதியான நேரத்தில் மனதை மெதுவாக வருடும் மெலோடிகளும் ஒரு தனி அழகு உண்டு. அந்த அழகை இன்னும் கொஞ்சம் ரசிப்பியோம், இன்னும் கொஞ்சம் ரசிப்போம். இன்னோ இதோ அடுத்த பாடலை கேட்போமாக.

சில பாடல்கள் நம்மை சிரிக்க வைக்கும், சில பாடல்கள் சிந்திக்க வைக்கும், சில பாடல்கள் பழைய நாட்களை நினைவூட்டும். ஆனால் எல்லா நல்ல பாடல்களும் மனதை தொட்டு செல்லும். அதுதான் இசையின் மாயம். அந்த மாயத்தை உணர்ந்து அடுத்த பாடலை கேட்போமாக.

கடற்கரையில் வீசும் தென்றலை போல மலர்களின் மனதைப் போல இனிய இசையும் நம் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது. இந்த மாலை நேரத்தின் அழகை இசையோடு கொண்டாடுவோம். அந்த பாடல் உங்களுக்காக வழங்க இருக்கின்றோம்.

நேரம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இசை மட்டும் சில நிமிடங்களுக்கு காலத்தை நிறுத்தி வைக்கும் சக்தி கொண்டது. ஒரு பாடல் முடிந்த பின்னும் அதன் மெலோடி மனதில் நீண்ட நேரம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இதோ மனதில் நீங்க இடம் பிடித்த அடுத்த பாடலை கேட்போமாக.

தூரத்தில் வாகனம் ஓட்டி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அமைதியாக இருக்கும் நேயர்களுக்கும் எங்களுடன் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இந்த இசை அருவி அன்பான வாழ்த்துக்கள். உங்களுக்காக அடுத்த இணைய திரைப்பட பாடலை வழங்க இருக்கின்றோம். வானொலி நேயர்களே, இசை அருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.